0: நாராயணே. கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா.
1: People are people, as people must be people. For we all live in this world, one world for the people, one world for us to share.